ஏதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதய தமனிகளிலேதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதய தமனிகள்.